0: சேர்த்து தஸ்தத்தனு பேசு மரப்பு மிஸ்ஸு செவா மரதா செவா மரதா.
1: Dal lunedì al venerdì alle 7, ascolta Napoli senza confini. Storie, musica e voci dei napoletani nel mondo e di chi porta Napoli oltre i suoi confini. Con Fabiola Ciminella. Puoi riascoltare il podcast delle puntate su RaiPlay Sound.